கல்யாணியை பிரதாபிஜை சித்வை குருவோ நமோ நம நைரித்வை பூமிதாங்கலட்சுமியை சர்வாணியை தே நமோ நம துர்காயை துர்கபாலாயை தாராயை சர்வகாரியை காத்தியை ததைவ கிருஷ்ணாயை தும்ராயை சததங் நம அதிசௌமியாதிரௌத்ராயை நதாஸ்தஸ்யை நமோ நம நமோ ஜகத் பிரதிஷ்டாயை தேவியை கிருஷ்ணாய நமோ நம யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நம யா தேவி சர்வபூதேஷு ஏதனஸ்ய அபிதீயதே நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை.